0: East Coast Road is a 777-kilometer highway that connects Chennai to Kanyakumari. And it has brought me to the ancient port city of Mahabalipuram, a place peppered with 7th and 8th century monuments, with the Shore Temple being its crowning glory.
1: பார்ப்பதற்கு வைக்கத்தக்கக்கூடிய ஒரு கோவில் ஆகவேதான் 1984 என்ற கோவிலுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். வேர்ல்ட் யுனெஸ்கோ அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு முத்திரை.
0: More than just the land of temples, Mahabalipuram is a hub for sculptors. These artisans here have preserved this ancient art form and ensured that every generation continues to keep this tradition alive.
2: Hi.
3: Hello.
2: Hi, Vanakkam. How did you get into sculpting?
3: 1985 la appa inda work culture inda business start pannanga. And the art enakku romba pidikum. Nariya enakku theriyum appa ellathiyum chinna chinna vishayala eppadi draw pandrathu ellame kattu kuduthirukanga. Naanu valandhu varumbodhu avanga kudave appadi valarumbodhu inda idu mela nariya aasai.
2: So your father was a pioneer at this business.
3: Aama.
2: In this place, and then you took over. So you were like second generation of this shop.
3: Yes. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜுக்காக.
2: ஸோ everything over here is handmade,
3: fully handmade, but konja konjama nama vandu machineries ena support pannipanga adu enna naka rough cutting la nama man made use panna time consume adhigamaagum adukaga enna pannuvanga namukku machiner support use pannipanga fine finish ellame manual ah da pannanum நம்ம மிஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு டீடைலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
2: Why are we only using granite predominantly?
3: In our area, here in Mahabalipuram, in the Kanjipuram surrounding, there is a stone. This is the sculpture for the first quality. Density, moisture content, this is all correct. That is what we have working flexibility. So, we have a minute work, and we have a chip. That is why we have

0: stone select, no?
1: I really want to try my hands at making something like this. Well, not exactly like this, maybe something small?
0: Sure.
2: Yeah, you just try this one.
0: This?
2: Yes.
0: You sure?
2: Yeah.
0: Solid
2: yeah,
0: enough?
2: Yeah, yeah, yeah, no problem. வேகமாக அடிக்கணும், ஸ்டோன் உடைக்கிற அளவுக்கு பவர்ஸ் வரணும். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் எனக்கு தேவை இந்த பார்ட் ரிமூவ் பண்ணணும்.
0: ஓகே டன்ஸ். It's a lot harder than it looks. And I'm also, I think I'm really scared. I'm going to smash my finger to this. உங்களுக்கு அடிபட்டிருக்கா?
2: ஆ, நிறைய கையில் ஃபுல்லாக அடி விழும். அப்போ தான் தென் ஒன்லி ட்ரை நின்று.
0: ஓ, கொஞ்சம் பயந்தா கையாடு.
2: ஃபஸ்ட்டு சின்னதான் பண்ண முடியும், பெருசாக உடைச்சதாக உடையாது.
0: அவன் முடியப்படா. ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸ் எவ்வளோ நாள் இருக்கும்?
3: இந்த சைஸ் பண்ணணும் ஒரு 15 டேஸ் ஆகும்.
0: அந்த டைகர்
3: 25 டேஸ் ஆகும்.
0: ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாலிஷ் எவ்ரிதிங்
3: எவ்ரிதிங்.
0: மை குட்னஸ், இட்ஸ் அ லாட் ஆஃப் வர்க் அண்ட் அ லாட் ஆஃப் லேபர்.
4: ஐ திங்க் வித் அ லிட்டில் மோர் ஹிட்ஸ் ஐல் டு ப்ரீட்டி வெல். ஆ, யெஸ் யெஸ்.
5: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
1: Sagar?
6: Hello.
1: Hi, bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
6: Okay, I'm a fisherman. Kovalam on the fishing village. ஸோ ஃபிஷர்மனாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் அந்த ஓஷனுக்குள்ளே தான் எப்பவுமே இருப்போம். கோவலம்னா வந்து நேச்சுரலான அந்த கோமதிக்கு அந்த யூ ஷேப்பில். ஸோ அந்த யூ ஷேப்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வே வந்து ஆல்வேஸ் லைக் பெட்டராக இருக்கும். பிகாஸ் சர்ஃபிங் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வே வந்து ஒன் சைடு வந்து பிரேக் ஆகிட்டே போகணும். ஸோ அதனால் ஃபாரினர் இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக எதுவும் வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு 5 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்ல சர்ஃபிங் கோவலத்தில்.
5: Mahabalipuram became Mahabs in quite a short period of time. And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
6: Hawaii la na vandu first start aichi. So anga basically our fishing community la start pannanga surfing.
1: Right.
6: So adu vandu pathinga nammala wood ethu start pannanga. Then adukapra vandu pathinga so rich sport aichi. So adu porundu konja inda board vandu pathinga cost vandu expensive aichi. Ena avu use panra wood.
1: Okay.
6: So andha mari po romba expensive aichi. So
1: okay.
6: Remember back to like a fisherman kitty and the sport vandu so India la.
1: Wow, amazing. So it's like going back in time.
6: Yes.
1: Over here in India. Yeah. And it's sort of like giving back to where it all started, which is with the fishermen.
6: Yes.
1: Ungalor appa vandu fisherman as well.
6: Yes. So fifth standard dhaan vachirukken. So adhukku appuram fishing dhaan enoda life, full life. So adhilirundhu surfing vandu. Surfing in the pathina, so the boat shaping. Because nariya ella time vandu pathina, so board vandu veliye poi vandu vaanga mudiyadhu. So romba expensive. So enakku indha vandu pathina, so namma yaan start panna mudiyadhu. Namba paakkrom. நிறைய யூடியூப் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே சார், பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாமே சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் கரெக்ட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்.
1: ஓகே, முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வர்றதா?
6: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு 2-3 கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போர்ட் ஷேப்பிங். ஸோ மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை.
1: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
6: Yeah, so almost done. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
1: ரைட்.
6: ஸோ லைட்டாக சேண்ட் பண்ணிவிட்டு வி ஹவ் டு புட் லைக் ஹார்ட் கோட். சைன் ஆர்க்ல
1: தட்
6: பார்ட் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒன் மோர் கோட் போடுறல.
1: ஓகே,
6: போய் அட்டாச் ஆகும். So now we can take like a resin.
1: Hard enough.
6: Yeah, hard enough, yeah.
1: Right.
6: So then you can go.
5: How long does it take to do one surfboard?
6: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina, so you have to see exactly like a line properly,
1: right,
6: channel, this rail, this are not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
1: Oh.
6: Compared to this, like shaping part like a very important.
1: Will you teach me surfing?
6: Yes, maybe sometime.
1: Sometime.
5: It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craftwork.
7: No coding skills? She built her own app anyway.
8: What I thought programmers could do, I could do it now.
7: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it? On Money Mind, Wednesday on CNA.

0: CNA 938. News you can trust to start your day informed, to navigate your finances and your world, and to make sense of what matters. CNA 938. News you can trust.
1: The future of global shipping depends on cleaner fuels, and the race is on to develop them. But what if a fuel claiming to be green isn't?
2: They look the same, they smell the same.
1: In Singapore, scientists are searching for fuel fingerprints hidden at the atomic level.
2: The most important clue that we are looking for lies in the carbon.
1: Watch Breakthroughs on demand at cna.asia.
0: Journey into extraordinary stories that challenge limits and inspire possibilities this August.
3: The periodic table is our toolbox for unlocking energy for the future.
0: Discover the breakthroughs driving a greener future as scientists and industry partners work to decarbonize global shipping through cleaner fuels, more efficient green hydrogen production, and smarter port operations.
4: Meet me there. Love your sayang. Is she trying to spice up our marriage?
0: Meet Me There returns to places that have shaped lives and relationships. Take a heartfelt journey across Singapore and uncover cherished memories, enduring bonds, and the stories that connect us.
5: Oh my God! Oh, she's really there!
0: Meet Kan Lekan, Singapore's first deaf natural science illustrator and conservation photographer, whose extraordinary journey proves that passion and determination know no boundaries. This August on CNA.
6: When Mahabalipuram became more accessible to the rest of Tamil Nadu via the East Coast Road, life was bound to change for the businesses here. With modernity from the cities closing in on them, many here turned to sustainability as a way to upkeep their traditional way of life.
7: Hi.
8: Nice to meet you.
7: Thank you for having me.
8: Welcome to the farm. The farm dates back 50 years.
7: Right.
8: It was started by my in-laws in 1974. Primarily, always been a dairy farm. And because we have the cows and buffaloes, we have access to so much of manure.
7: Right.
8: And, you know, it allows us to do some organic farming. To hold on to a farm like this, you've got to be creative and inventive about the things that you do.
6: The farm really did get creative. From being just a dairy farm initially, today it has a restaurant specializing in a farm-to-table approach and a shop that retails delectable goodies like pickles, jams, condiments and, wait for it, cheese!
7: You can't tell me that you make all of this over here.
8: We do, actually. 17 different cheeses are what we make on the farm.
7: You have a Tom cheese.
8: What's beautiful about a Tom and the reason we chose it is because by nature of the simplicity in its method of making, a Tom sings of the flavors of that particular location. What are your cows eating? What are the grasses in that particular season or that particular altitude? A Tom will always be named after the village that it is made in.
7: Okay.
8: As a result of which, we have Tom the Cemetery, which is
7: Tom
8: the name
7: the
8: of our village. Yeah.
7: Amazing.
9: Wow, I was not expecting this spread.
7: Being born into this dairy farm and then moving it to this business and now making cheese.
10: Yeah. Since we are farmstead and artisanal, so the cheese is made on the farm where the cattle are. The milk doesn't come from outside. So it's really super fresh.
7: So you just kind of have to get creative. I mean, the methods don't really change other than you trying to make sure that you create the right kind of environment with whatever you have accessible
10: so
7: to you.
10: Basically Indian jugaad, you can say.
7: Jugaad.
10: You have to use jugaad and, you know, figure out how to do it because you don't have the conditions existing, but you can create the conditions.
7: Yeah.
10: There's a lot of trial and error. And today with the internet, there's so much connectivity. We can talk to so many people. You can see what other people are doing. There's so much information and knowledge available out there. It's a matter of searching and sifting through and you get a tip and then you take it on from there, you know.
6: Tom Desamanjan. Let's give it a shot.
9: This is just cow's milk?
10: Just cow's milk.
9: I'm amazed at all the cheeses and this is really tasty. It's nice and soft and...
8: Wow. It's creamy.
9: Yeah.
8: This is the taste of the farm.
7: If this is the taste of your farm, I would like to live here.
10: Dhanasekhar here is going to teach you how to milk a cow. Come. She won't kick him, but if she doesn't know you. Very good. Yeah, cool. That's good.
9: 2 liters.
10: There you go. Can you see the foam on it?
7: It's a lot thicker.
10: Yeah. This is basically the mozzarella curd. And so now we're going to add some hot water into it.
7: Right.
10: Now you'll see it's starting to melt and stretch.
7: Yeah,
10: can you see the bits of stretch there?
7: Yeah. So what do I do?
10: Yeah, you just lift it up a little bit and then work the next section. Yeah. And then you look at the bottom. You want to make sure that it's all evenly heated up, right?
7: Right. So how do you stretch this part?
10: Yeah, you can fold it in. Do whatever you'd like.
7: Okay,
10: yeah.
7: Okay.
10: Just making cheese is a lot about just common sense. Put them in like this. Get them nice and cold. Yeah.
7: Like this way.
10: No, hold it with both hands.
7: Uh-huh.
10: Yeah. Okay. Yeah. So try to make it nice and tight up here. Yeah. With your hands like this. Yeah. There you go.
7: And
10: see how
7: you...
10: shiny the top is, right?
7: Oh, that is so beautiful.
10: Yeah.
6: Apart from being a haven for cheese, the farm is an oasis from the urbanization at its doorstep. But they've done this whilst modernizing. Unique. Yet, it makes sense.
10: The one thing is that we don't want to become industrial and we don't want to become large scale. So that's important to us to keep it within a certain scale.
7: Yeah.
10: You know, there's only that much water that we can use in this area.
7: Of course.
10: How to strike that balance? We have to find ways to earn a little more, but at the same time, not change a lot of what we do the way we do.
6: The farm is a great microcosm of Mahabalipuram and the East Coast Road. Life has definitely evolved here, but not to the point where tradition has become a distant memory. I would say a fine balance has been struck.
11: East Asia, a region steeped in history, now helping to write the future of our world.
12: From the corridors of power, to the region's most remote corners, we'll break down the news driving some of the world's largest economies and explain why it matters.
11: On East Asia Tonight, with me, Otelli Edwards.
13: One job is no longer enough for many young Filipinos.
14: Kapag may nakikita akong social media ng isang Gen Z na madaming trabaho, mas nape-pressure din talaga ako magtrabaho pa.
15: It's become a normalized form of work.
13: Even if it means making sacrifices.
16: Malungkot para sa akin kasi hindi ko nagagawa yung para sa pamilya.
13: Are young Filipinos hustling for success or survival? Insight Tonight on CNA.
17: Saturday on Japan Hour, our cyclist Zach arrives in Iwate, where nature's beauty meets remarkable resilience.
18: There's a lot of earthquakes in this area.
17: Witness the scars left by the Tohoku earthquake and the unwavering spirit that's bringing this land back to life. Japan Hour, Saturday on CNA.
19: Japan Hour is brought to you by Sumitomo Corporation. MUFG, committed to empowering a brighter future. Zip Air, all flights, all seats, free high-speed Wi-Fi available. And IHI.
6: The East Coast Road has been a force of transformation for Mahabalipuram and its people. For one particular group, the development has been life-saving. Referred to as Irulas, they are a tribe internationally renowned for their snake-catching abilities.
20: இங்கே க்ரோக்கடைல் டேங்க் அதாவது முதலை பண்ணின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேலையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேலை மூலியமாக அவர்கள் விஷத்தை எடுக்கின்ற தன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மருந்தாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள்.
6: The Madras Crocodile Bank Trust is a reptile park that is home to 33 species of Komodo dragons, turtles, and crocodiles.
2: இந்த ஸ்டாக் போர்டில் எழுதியிருக்கிற இந்த நாலு விதமான ஸ்னேக் மட்டும் தான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். திஸ் இஸ் அ ஸ்னேக்ஸ் வெரி ஆங்கிரி. திஸ் இஸ் அ ரசல் ஸ்வைப்பர் த மேக்கிங் த ஈஸ்டிங் சவுண்ட் இஸ் வார்னிங்.
21: ஹாய் விஷ்ணு, எப்படி இருக்கீங்க?
22: நல்லா இருக்கேன் சார்.
21: சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே.
22: தேங்க்யூ சார்.
21: ஓகே, நீங்கள் வந்து இந்த இருளா கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தர்.
22: ஆமாம் சார்.
21: உங்களோட கம்யூனிட்டி பற்றி சொல்லுங்களேன், ரொம்ப வித்தியாசமான கம்யூனிட்டியாக இருக்கீங்க.
22: ஆமாம் சார், நாங்கள் இருளா கம்யூனிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து காட்டுக்குள்ளே தான் அதிகமாக இருக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டி நடக்கிறதுனால இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் என்னோடய கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் இருளர்க தொழில் கூட்டுற சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருளர்களை நம்பினாங்க. யுஎஸ்ஏல போய் பாம்பு பிடிக்க போய் வந்தாங்க.
23: இன் 2017, டூ இருளாஸ் வர் இன்வைட்டட் டு ஃப்ளோரிடா டு ஹன் டவுன் பர்மீஸ் பைத்தன்ஸ் இன் த எவர்க்ளேட்ஸ் பிகாஸ் த நான் நேட்டிவ் ஸ்னேக்ஸ் வர் போசிங் அ ஹியூஜ் த்ரெட் டு த டைவர்சிட்டி ஆஃப் த நேஷனல் பார்க். After catching more than 20 pythons in 4 weeks, the Irulas were awarded the Padma Shri, one of the highest civilian honors in India.
22: இப்போ நாங்கள் ஒழுங்கு பப்ளிசிட்டி ஆகிடும். இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் என்னென்ன தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க.
21: சூப்பர்.
22: இப்போ என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
21: இப்போ வந்து பிடிச்சி பாம்பை பிடிச்சி என்ன செய்வீங்க?
22: இங்கே தான் எங்களோட சங்கமே இயங்குது. இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்புகளை மெயினாக கொடுத்து அதிலிருந்து விஷம் எடுத்து தான் மெயின் மெடிசனாகவே ரெடி ஆகுது.
21: ஓகே.
22: பாம்பு கடிகளுக்கு முக்கியமான மெடிசனே அதுதான், அந்த பாய்சன்ல இருந்து தான்.
21: எந்த வயசில் முதல் பாம்பை பிடிச்சிங்க?
22: எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 வயசுலேருந்தே பாம்பு பிடிக்கிறது தான் சார்.
20: ஓகேங்களா, 5 வயசு
22: விளையாட்டு பொருளே அதுதான் சார், பாம்பு தான்.
21: I really, really, really wanted to go into the pit and see all the different snakes that were available over there, but he has told me that I can't do that because the snakes are really venomous. It's not like they were defanged or the venom was removed beforehand. I really wanted to put my life at stake for you guys, but my producer said no.
24: No, I didn't.
21: She did. She did. She did. She did say no.
22: பாம்பல இருந்து பாய்சனை எப்படி ரிலீஸ் பண்றாங்க, அந்த பாய்சன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு 2-3 துளி ட்ராப்ஸ் வரும். இந்த விஷமானது வெளியே சேல் ஆகினாதான் அந்த பாம்பு கடிக்கு மருந்து. வேற எந்த விதத்திலையும் அந்த மருந்து ரெடி பண்ண முடியாது.
23: The venom has to be freeze-dried to minus 20 degrees Celsius to create a concentrate before pharmaceutical companies can use it to create the anti-venom. The Irula tribe was once left behind and now they are at the forefront of medicine, using their traditions to save lives. I find this concept fascinating. On another note, the last one in fact, my producer has arranged something very special for me.
21: So you saved the best for the last?
25: Yep, with your coordination, we just wanted to make sure we got everything else. So even if you wipe out...
21: Wipe out? Me? Not a chance. ஸோ மொதல் வாட்டி அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு? லைக்
26: அவங்க கற்றுக் கொடுக்காமே கற்றுக்கணும் ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ஸோ ரெகுலராக நம்மளுக்கு போட் கொடுக்க
21: ஆரம்பித்தாங்க.
23: True to his promise, Sekar finally brought me out to the coast to squeeze in a surfing lesson. And that's when I learned he was so much more than just a surfboard shaper.
26: என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூட இது போ கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட் ஷேப் பண்ணுது. தென் கோ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கூல் கோ கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வில்லேஜ் கிட்ஸ்க்கு வந்து இந்த டீச் பண்ணுது. அவங்க என்ன ஹெல்ப் லைக்கே ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அந்தமாதிரி என்ன பண்ணணும்னா ஸோ அதுலேருந்து ஸோ பண்ணது.
21: Brilliant, you have a very nice ecosystem.
26: Yes. So, pop, left feet.
21: Bob,
26: left feet. ஸோ லெஃப்ட் லெக் ஃபஸ்ட் எடுத்து வச்சிங்களேன், அதுக்கு பேர் வந்து ரெகுலர். ஸோ ரைட் லெக் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து கூஃபி.
23: After a crash course in surfing techniques, it was finally time for me to ride the waves, or at least try to.
26: So today, like a wave, little bit like a rough. That current also you have to check before. Okay, okay. So today we are water moving like a left to right. Okay,
21: none.
26: Clear?
21: None.
26: Yeah. Wish me luck.